0: மேலும் ஏற்கனவே உயர்க்குவாரோ
1: மார்மே பாச்சோ
0: இடியுன்னோ ஓர் ரேடியோ பியும் ஏற்கனவே உயர்க்குவாரோ
1: மார்மே பாச்சோ
0: இடியுன்னோ ஓர் ரேடியோ

0: ஆர் மே பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கிரே வேர் குவாரோ
0: மார் மே பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஆர் ரேடியோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ